ஜ்வாலம் ஸ்ஃபடிக சதிருஷம் குண்டலோதுபாசிவக்த்ரம் திவ்யாகல்பைர்நௌமணிமயை கிங்கினி நூபுராட்டை தீப்தாகாசம் விஷதவசனம் சுப்ரசன்னம் த்ரிநேத்ரம் ஹஸ்தாப்ஜாப்யாம் பட்டுகமனிஷம் சூலகடகம் ததானம் ஹஸ்தாம்பூஜயுகஸ்தகும்பயுகலாத் உத்ருத்ய தோயம் சிரஹ சிஞ்சந்தம் கரயோர்யுகேன தததம் ஸ்வாங்கேசகும்பௌ கரௌ அக்ஷஸ்ரக்மிருகஹஸ்தமம்புஜகதம் மூர்தஸ்தசந்திரம் ஸ்ரவத் பீயூஷோன்னதனும் பஜேஸ்ரகிரிஜம் மிருத்யுஞ்ஜயம் த்ர்யம்பகம்.